0: ஆச்சே, உற்சவம் கனிதாசே மூங்காட்
1: Kapitan, fasado ang pasabot anak.